தன் உடலாளனமேற்குவான் ஆவாதநாதராய் தீர்ந்தொரா பால்யங்கள் அல்பம் சுகத்தினாய் அல்பம் ரசத்தினாய் ஆத்யம் ஒரல்பம் ருஜிச்சு நோக்குன்னவர் ஆருடையொக்கையோ அடிமகளாகுன்னோர் அம்மா.